வர்தன், ஹர்ஷவர்தன், சத்யநாராயணா, ரம்யா, ஸ்ரீவேணி, ராகுல், பாக்யவீர், நாகமணி, சந்தியாராணி, பூதேவி, வீரேந்திர கோரிக்கப்பை, தோட்டராமுடு சினிமா நுண்டி வீரு கோர்ன பாட்டன் பிரசாரம் చేస్తున్నాం.